0: மார்மே பாச்சு
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ பியும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
0: மார்மே பாச்சு
1: இடியுன்யோ ஓர் ரேடியோ